0: Hello, Bananas.
1: 91.2 FM. Hello, Bananas.
2: Hello, Bananas.
3: அல்லாத தக்காளி துரு.

0: பும்முக்க பிம்பும்முக்க பிம்பும்முக்க பிம்பும்முக்க
1: தெரி கட்டரி மெல்லாக சோர் முசாபிர் ஜாகதரா பூ ஜாகதரா தெரி கட்டரி மெல்லாக சோர் முசாபிர் ஜாகதரா.